படத்து எங்க நிறைய கடத்துறை பெண்களோட சேர்ந்து பணத்தை கட்டி எடை வச்சு உதவி செய்யணும்.

0: லெப்டினன்ட் கர்னல் விஜயகாந்த், பட்டிகளா டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர். எதிர்பார்த்த மாதிரி ஏற்பட்டு நேரடி மோதல்ல வீரச்சாவடைந்தார்.
1: தேங்க்யூ.

லெப்டினன்ட் கர்னல் விஜயகாந்த், பட்டிக்குளம் டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர். எதிர்பார்த்த ஏற்பட்ட நேரடி மோதலில் வீரச்சாரல்.